0: கலந்தார். கோல் மாதால் கொன்று மறைக்கு அரைஞ்சியாங்க
1: மறக்க பரவாயில்ல.